ஏதை பிறந்தே கோடி பறந்தே ஏ ஆண்டவரே ஆண்டி மனசே ஏதை பிறந்தே கோடி பறந்தே எம்மாரியப்பா ஏ தேர இழுக்கு என்னாச்சு முத்து ஏ மத்தளங்கொட்ட சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு.

0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களே, இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல் உண்மையான காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பாடல் இது. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும். என்ன சொல்லப் போகிறாய், என்ன சொல்லப் போகிறாய்? சந்தனத்தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தால் நியாயமா? அது நியாயமா? காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன? மௌனமா, மௌனமா? கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளுக்கு ஏஆர் ரகுமான் இசையமைத்து சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் இது. நாயகன் நாயகியிடம் தனது காதலை சொல்ல தயங்கும் தருணத்தில் காதலை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஏற்படும் வலியையும் காதலை கூற சரியான வார்த்தைகளை தேடும் உணர்வையும் விவரிக்கிறது இப்பாடல். பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: Download the application from Google Play Store or App Store and enjoy your favorite programs and music.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்தோனம் 90.4 அலைவரிசையில் தமிழ் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். உன்னை நம்பி நெத்தியிலே பொட்டு வச்சன் மத்தியிலே, மச்சான் நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்க ராசா, விட்டு போனா உதிர்ந்து போகும் வாசன ரோசா, நீர் இருந்தா மீன் இருக்கும், நீ இருந்தா நான் இருப்பேன். ஒரு பெண்ணின் மன உணர்வை வெளிப்படுத்தும் பாடல். நாயகனை முழுமையாக நம்பி அவன் மீது கொண்ட பாசத்தால் நெற்றியில் பொட்டு வைத்த பெண்ணின் மன உணர்வை கவித்துவமாக இப்பாடல் வரிகளை நமக்கு தந்துள்ளார் கவிஞர் வாளி. இளையராஜா இசையில் பி. சுசிலா சிட்டுக்குருவி படத்திற்காக பாடிய பாடல். கேட்டு மகிழுங்கள்.

0: ഓരോ ഹൃദയത്തിന്റെയും ശബ്ദം റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: നേരങ്ങളെ, നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കും ഇന്നിസൈ നിഗൾച്ചിൻ അടുത്ത പാടൽ. ഒരു പെണ്ണിന് അഴകൈ വർണ്ണിക്കും അഴകൈ കുറിപ്പിടുകிறது ഇപ്പാടൽ. എന്നവെന്ന് சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை. சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை. அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னவென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ. அவள் வான்மேகம் காணாத பால் நிலா, இந்த பூலோகம் பாராத தேன் நிலா. ராஜகுமாரன் திரைப்படத்தில் RV உதயகுமாரின் வரிகளுக்கு இசைஞானி இளையராஜாவின் இசையில் SB பாலசுப்ரமணியம் பாடிய இனிமையான பாடல். அதிகாலை ஊற்று அசைந்தாடும் நாற்று உயிர் மூச்சாகி ரீங்காரம் பாடுவாள். இது போன்று பெண்ணுடன் உவமை கூறும் பாடல் வரிகளை கேட்போமா? இதோ பாடல், கேட்டு மகிழுங்கள்.

0: നിശബ്ദതയ്ക്ക് ശബ്ദം നൽകാൻ, മനസ്സിനെ ചേർത്തു പിടിക്കാൻ റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில். இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக என்ன மான உள்ள பொண்ணுன்னு மதுரையில கேட்டாக, மன்னார்குடியில கேட்டாக, அந்த மாயவரத்துல கேட்டாக, சீர்சனத்தியோட வந்து சீமையில கேட்டாக. ஒரு பெண் தன் மானத்தை எவ்வளவு உயர்வாக கருதுகிறாள் என்பதை இப்பாடல் பேசுகிறது. காதலன் மீது கொண்ட அன்பால் ஏற்படும் ஏக்கத்தையும் அவனுக்காக தான் காத்திருப்பதையும் நாயகி பாடுகிறாள். என்ன மானமுள்ள பொண்ணுன்னு மதுரையில கேட்டாக என்ற வரி மதுரையை சுற்றியுள்ள கிராமிய கலாச்சாரத்தையும் பெண்களின் தைரியத்தையும் விளக்குகிறது. எஸ் ஜானகியின் குரலில் இளையராஜாவின் மெல்லிசை மற்றும் காதலின் மென்மையை கூட்டுகிறது. கங்கை அமரனின் வரிகளுக்கு இளையராஜா இசையில் எஸ் ஜானகி மற்றும் கங்கை அமரன் பாடிய பாடல் சின்ன பசங்க நாங்க திறப்பத்திற்க வேண்டி இதோ பாடல் கேட்டு மகிழுங்கள்.

Music with Radio Santhvanam 90.4 FM. நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். காதலியின் அழகை வர்ணிக்கும் விதமாகவும் அவளை கண்டதும் மனதில் எழும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாகவும் அமைந்திருக்கிறது இந்த பாடல். கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை, என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை, உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்துதான் எங்கெங்கும் செல்லுமே, ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீயோ. ரெக்க என்ற திரைப்படத்தில் கவிஞர் யுகபாரதியின் வரிகளுக்கு டி இமான் இசையமைத்து நந்தினி ஸ்ரீகர் மற்றும் இமான் பாடிய மிக அழகான பாடல். அழகான இயற்கை காட்சிகளும் வயல்வெளிகளும் பாடல் காட்சிகளுக்கு மேலும் அழகூட்டுகிறது. உன்னுடைய கோலம் காண கோயில் நீங்கும் சாமியே, மண்ணளந்த பாதம் காண சோலையாகும் பூமியே, அர்த்தமுள்ள பாடல் வரிகள் கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: நேர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சிவபிரகாஷ்,
1: உங்கள் உமாநந்தினி.

மது சந்திர பிம்பமே அந்திவேன் பொன்னுதிரம் வெள்ளி முகில் பூரணியும் அஞ்சன காடு.